0: தி தொம் நம் தருகிட்டதகதா தி தொம் நம் தருகிட்டதக தருகிட்டதகதா தி தொம் நம் தருகிட்டதக தருகிட்டதக தருகிட்டதக
1: தா தி தொம் நம் தருகிட்டதம் தா தி தொம் நம் தருகிட்டதம் தருகிட்டதம் தா தி தொம் நம் தருகிட்டதம் தருகிட்டதம் தருகிட்டதம்
0: தொம் நம் தருகிட்டதம் தா தி தொம் நம் தருகிட்டதம் தருகிட்டதம் தா தி தொம் நம் தருகிட்டதம் தருகிட்டதம் தருகிட்டதம்
1: தத்தி தொம் நம் தருகிட்டதம் தத்தி தொம் நம் தருகிட்டதம் தருகிட்டதம் தத்தி தொம் நம் தருகிட்டதம் தருகிட்டதம் தருகிட்டதம் தத்தி தொம் நம் தருகிட்டதம்
0: அப்பன் நீ அம்மை நீ அயனும் நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ ஒப்புடைய மாதரும் உன் பொருளும் நீ ஒரு குலமும் சுற்றமும் மோரூரும் நீ துய் பணமும் மெய் பணமும் தோற்றுவாய் நீ துணையாய் என் நெஞ்சம் துரபிப்பாய் நீ இம்முத்தும் நீ இறைவன் நீ ஏறூந்த செல்வனும் நீ ஏறூந்த செல்வனும் நீ ஏறூந்த செல்வனும் நீ தாங்க தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தன் தாங்க தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தன் தாங்க தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட
1: குரு புரந்தர தாசரே நிம சரண கமலவ நம்பிதே கர்வரஹிதன மாடி என்னனு பொறவ பாரவு நிம்மதே திம் நங்கடதக திம்மி திம்மி நம் கடதக திம்மி நம் கடதக திம்மி திம் கடதக திம்மி திம் நக்கடதக தா தி நக்கடதக திம் திம் நங்கடதக திம்மி திம்மி நம் கடதக திம்மி நம் கடதக திம்மி திம் கடதக திம்மி திம் நக்கடதக தா தி நக்கடதக கடதக திம் நம் கடதக திம்மி திம்மி நம் கடதக திம் நம் கடதக திம்மி திம் கடதக திம்மி திம் நக்கடதக தா தி நக்கடதக திம் திம் நங்கடதக திம்மி நம் கடதக திம்மி திம் நக்கடதக தா